கொண்டு போற மது கெட்டியும் பால் கட்டி கொண்டது கட்டி மேயும் அப்பழும் சுண்டத்தின் அம்மை கேப்பாலும் எட்டப்பம் சுட்டப்பம் ஞானப்பம் ரெண்டப்பம் அப்பழும் சுண்டத்தின் அம்மை கேப்பாலும் பொண்ணும்.

நான் தான் தேங்க்ஸ் சொல்லணும் சுதர்ஷன். ஒரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடி பொண்ணு இருப்பான்னு சொல்லுவாங்க, ஆனால் ஒரு பொண்ணோட வெற்றிக்கு பின்னாடி கண்டிப்பாக ஒரு ஆண் இருப்பான். அதுவும் கல்யாணான பொண்ணோட வெற்றிக்கு பின்னாடி கண்டிப்பாக கணவன் இருப்பான்.

0: என்ன வேலோ? ரைஸ் மில்ல இருந்து போன் ஏதாவது வந்துருச்சா?
1: வந்துருச்சு ஐயா. 300 மூட்டை அரிசி ரெடியா இருக்கு. மதுரைக்கார சாயந்தரம் வந்து எடுத்துட்டு போறானா.
0: ஃபுல் கேஷா வாங்கிட்டு லோடத்த சொல்லு.
1: சரிங்க.
0: அப்புறம் நம்ம தியேட்டர்ல இந்த வாரம் எந்த படம் போடுறீங்க?
1: அது இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல ஐயா.
0: ஒரு MGR படம் சொன்னியே, அது கிடைச்சா போட சொல்லுங்க.
1: சரிங்க ஐயா.
0: இந்த தேங்காய் எல்லாம் ஏன் கை கிடக்கு? உரிச்சு கோடவுன் கனுப்ப வேண்டியதானே.
1: அனுப்புறேன் முதலாளி. நாளைக்கு கொஞ்சம் ஜாஸ்தி ஆளுங்களை வேலைக்கு வர சொல்லிருக்கு. வரணுமா அல்ல வேண்டாம்னு சொல்லவா?
0: தேவையிருந்தா வச்சுக்க.
2: அதுதான் ஆளு இப்பழும் கண்டிஷனா?
3: வள்ளி செட்டப்பா இல்ல சேச்சியோட பாக்கியம். அதா ஆனந்த வள்ளி.
0: பொண்ணங்கடி தூங்கியாச்சா?
4: ஆமாங்க.
0: நம்ம பழனிமுத்தோட பொண்ணுக்கு கல்யாணம்.
2: சேலைய கட்டி இருந்த சேச்சி ஆள் ஆக மாறி போய்.
3: சேச்சி சேச்சி என்ன கண்ட திருச்சறியோ?
2: எங்க அறியானாடா? அண்ணன் எனக்கு 10 வயசுலயே உள்ளு.
3: வா நமக்கு அங்கோட்டு செல்லாம்.
2: வேண்டாம், நம்மட குடும்பத்தோடுள்ள தேசம் மனசிக்கானும் அயல் நம்மளை தட்டிக்கலாம்.
3: இத்தனை காலாயிலே அதக்க மறந்து காணும். வா
2: என்ன எடுத்து சாரண்டா.
0: அன்முகம் புள்ள.
4: சாப்பாடு ரெடியா இருக்கு, குளிச்சிட்டு வந்து சாப்பிடுங்க.
0: என்ன மூஞ்சி ஒரு மாதிரி, ஏதோ சொல்லணும் போல இருக்க.
4: அது ஒண்ணும் இல்லைங்க.
0: என்ன சொல்லு?
4: கொஞ்ச நாளாவே உங்ககிட்ட ஒரு விஷயம்.
0: அதான் கேக்குறல்ல சொல்லு.
4: நம்ம பார்வதிக்கு ஒரு ஆசை, பாட்டிய பாக்கணும்னு.
0: இதான விஷயம். நானும் அம்மாவை பார்த்து ரொம்ப நாளாச்சு. நாளைக்கு பார்வதி கூட்டிட்டு தஞ்சாவூர் போயிட்டு வா.
4: அது வந்து தஞ்சாவூர் பாட்டிய இல்ல, எங்க அம்மா பாக்கணும்னு தான் ஆசை. ஏன்னா இதுவரைக்கும் அவ அந்த பாட்டிய பார்த்ததில்ல. நானும் பார்வதியும் கேரளாவுக்கு போயிட்டு வரட்டுமா?
0: அம்மா கிம்மா கேரளாங்க மேல போ. நில்ல. இது பொண்ணோட ஆசை இல்ல ஆசையா? யாரோட ஆசை இருந்தாலும் சரி, நான் சொல்றது கேட்டுக்க. என்னை பொறுத்த வரைக்கும் உனக்கு அம்மா அப்பா பிறந்த இடம் எதுவுமே கிடையாது. இனிமே கேரள மலையாளங்கிற பேச்சே எடுக்க கூடாது. போ, போய் படுத்து தூங்க. என்னடி
3: பகவானே? கேசவம், கேசவம்,
2: ஐயோ
3: கேசவம்மாவா, கேசவம்மாவா, தெய்வமே காட்டி போயோ. வெள்ளம் சவிட்டல்லே, ஒரு அத்தியாவசியத்தினானே.
2: கிஷோமாவா, നിന്റെ വാക്ക് കേട്ടയാളുടെ മുന്നിലെങ്ങാനും ചെന്നിരുന്നെങ്കിൽ തലയില്ലാതെ കേരളത്തിൽ എത്തേണ്ടി വന്നേനെ. വടക്ക് തടിതപ്പം.
3: കേശവമ്മ പൊയ്ക്കോ, ചേച്ചിയും കൂട്ടിക്കൊണ്ട് ഞാൻ വീട്ടിലേക്ക് പോയി. അമ്മയ്ക്ക് വാക്ക് കൊടുത്തല്ലേ. കേശവമ്മാവാ,
2: എങ്ങനെയെങ്കിലും നമുക്ക് ഇവിടെ കടന്നുകൂടാം. അപ്പൊ അന്തി അവലണ്ണാച്ചിയുടെ കൈകൊണ്ട് തന്നെ.
5: ആനന്ദക്കുട്ടനായി ജയറാമും, മുനിയാണ്ടിയായി കലാഭവൻ മണിയും, കേശവൻ അമ്മാവനായി ജഗദീഷ് ശ്രീകുമാറും ചേർന്ന് അരങ്ങ് തകർക്കുന്നു. എസ് രമേശൻ നായരാണ് ചിത്രത്തിന് വേണ്ടി ഗാനരചന നിർവഹിച്ചിരിക്കുന്നത്. സംഗീതം സുരേഷ് പീറ്റേഴ്സ്. ഗംഗാ സിത്തരശു, കെ ജെ യേശുദാസ്, കെ എസ് ചിത്ര, എം ജി ശ്രീകുമാർ, മനോ, രേഷ്മ, ശ്രീനിവാസ്, സുജാത മോഹൻ എന്നിവർ ചേർന്നാണ് ചിത്രത്തിലെ ഗാനങ്ങൾ പാടി മനോഹരമാക്കിയിരിക്കുന്നത്.
2: ഇപ്പൊ എന്നെ ഈ വേഷത്തിൽ കണ്ട ഉടയ തമ്പുരാൻ പോലും തിരിച്ചറിയില്ലോ.
3: ഏയ്, സരസ്വതി അമ്മായിക്ക് പോലും മനസ്സിലാവില്ല.
2: ഒരു തൊഴിലാളിക്ക് മസ്റ്റായിട്ട് വേണ്ടത് റെസ്റ്റാ.
3: വീട്ടില് നന്നായിട്ട് പുളിശ്ശേരിയും കൂട്ടി 3 നേരം വെട്ടി വിഴുങ്ങി റെസ്റ്റ് എടുത്തല്ലേ അനുഭവിക്ക്.
2: അതെ, നീ എന്താടാ ഇന്നലെ എന്റെ മുഖത്ത് ഒഴിച്ച
3: വെള്ളം?
2: ആ വെള്ളത്തിന് എന്താ ചെറിയൊരു ഉപ്പുരസവും ചൂടും.
3: മൂത്രത്തിന് ഒരു ഉപ്പുരസം ഉണ്ടാവുള്ളൂ. ഏ, ബിസ്ലേരി വാട്ടറായിരുന്നു, അതുകൊണ്ടാ.
6: വേലക്ക് വന്നാ വേല മറ്റും ഗൗനിക്കണം. சரி சரி, அந்த மூட்டையில அங்க கொண்டு போய்
2: போட்டு இரும்போ
3: அல்ல நெல் உண்ணல சாதனம்
2: என்ன சாதனம் நின்ற தலையிலோட்டு வச்சோ. டேய், அயல் கண்ட பிரச்சனை இங்கிட்டு கறிவா, இங்கிட்டு கறிவா. போ போ போ.
7: மூட்டையை தொப்புன்னு போடாத, மெதுவா இறக்கியா?
2: மெதுவா இறக்குறேன், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்கு. இந்த மாதிரி ஹெல்ப் பண்ண ஒரு 100 சாக்கு தான் போக்கும். அடுத்த சாக்கு எடுத்துட்டு
3: வரேன். இங்கடா, டேய் இது எந்த சாக்கா?
6: வேண்டாம், நான் கொண்டு வைக்கறேன். விடு, வேண்டாம், நான் தண்ணி கொண்டு
3: போய்டா. கிஷமா பிடிச்சறக்கடி. எடுத்து கிட்டி சக்தி, உத்தேஜக மருந்து எல்லாம் கழிச்சோ.
8: நல்ல சுறுசுறுப்பா வேலை பாக்குறாங்க,
9: புது ஆளுங்க இன்னைக்கு சேர்ந்திருக்காங்க.
8: வாங்கறேங்க.
3: நம்மள தண்ணியானோ விளிக்கணும்.
8: உங்களை தாப்பா கூப்பிடுறேன், வாங்குங்க.
10: தமிழன்மாரான்னு പറഞ്ഞാ മതി.
3: എനിക്ക് തമിഴ് അത്ര ഫ്ലൂവന്റ് അല്ല, അഡ്ജസ്റ്റ് ചെയ്തേക്കണം.
8: ஏண்டா இப்படி திருட்டு மொழி மொழிக்கிறேங்க? எந்த ஊரு?
10: மார்பாட்ட பக்கத்துல ஜெருசலே.
8: ஓ, உனக்கு பேச வராதா?
10: பெரிய ஊமை, பயந்தா பேசி வராது.
8: உன் பேரு என்ன?
10: அருணாச்சலம்.
8: உன் பேரு?
10: படையப்பா.
8: படையப்பா,
10: நாங்க ரெண்டு பேரும் ரஜினி ஃபேன்.
8: 400 ரஜினி ஃபேன் தான். வேலு, இவங்க ரெண்டு பேரும் நல்ல வேலை செய்யறாங்க, தொடர்ந்து வேலை கூட.
11: என் பேரு படையப்பா, இளவரசன் நடையப்பா, சொந்த ஊரு மார்த்தாண்டம்.
10: எனக்கு பேடியாகுதடா.
3: பேடிச்சிருந்த பெங்களை காணாம பட்டில. வா.
12: யார் நீங்க? எதுக்காக இங்க வந்தீங்க?
13: தண்ணி தண்ணி
10: தண்ணி மட்டன் சாப்பிட வந்த.
13: தண்ணி மட்டன் இல்ல, தண்ணி மட்டன் சாப்பிட.
12: மரியாதை, ரெண்டு பேரும் வெளிய போங்க. நீளுங்க. கனகா, இந்த ரெண்டு பேருக்கும் குடிக்கிறதுக்கு தண்ணி வேணுமா? எடுத்துட்டு வா.
10: வரடா.
13: உங்க கையாலே கொடுங்கம்மா, மகாலட்சுமி மாதிரி அழகா இருக்கங்க. அந்த கையால ஊத்தி கொடுத்தா மனசுக்காவது நிம்மதி கிடைக்கும்.
12: உங்களுக்கு
10: குடிச்ச மாதிரி.
12: அப்ப போலாம்ல
13: வெளியில? வெளியில பைத்தியக்காரர்.
10: ஆ, பெண்ணினை கண்டப்ப எனக்கு நன்னாய் தமிழ் ஒழுகி வருந்த கண்டல்லோ.
13: அது வெறும் சோப்பு.
10: அத்தனை சோப்பு வேண்ட, அவள் இந்த பெண்ணோட மோளாயிருக்கு.
13: அது ஏதோ தமிழத்தி வேலைக்காரி.
10: இவட அந்த பெண்களும் மோளும் இவடத்த வேலைக்காரும் எல்லாம் தமிழரா.
13: நமக்கு ஒன்னு கூடி அகத்து கிடக்கா.
10: எங்க ஒருமிச்ச அகத்து கிடக்கா? ஜெயிலின் அகத்து. படா, இனி ராத்திரி நோக்கா.
14: வாடி, வந்து படுடி.
12: இதோ வரேம்மா.
14: பாத்திரம் கழுவிட்டல்ல?
12: கழுவிட்டம்மா.
13: பெங்களுடைய கூட அழியனும் உண்டி ஒன்னு மிண்டா போலும் பற்றில.
10: கல்யாணம் கழிச்சிட்டு 20 வருஷமாயில்லே, புதிதாயிட்டு எந்தோ மிண்டாய்.
14: படிச்சது போதும், போய் படுத்து தூங்க.
13: தெங்கொச்சா மோளா,
10: நான் அப்படியே பரவில்லை. ஆயிரம்
15: தீபம்.